0: ஆர் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரே மே பாச்சோ
0: பிமாரே மே பாச்சோ
2: யுவான் லங் யூ வீடியோ டெல் ஆ லோகா காலு பேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.